0: நம் ஹேக் இன்சென்தன் கம் பின்ய என்று தம் இண்டியன் நெய் சவுத் ஆஃப்ரிக்கா போஹங்கின் தாக்கோ இன்மே இண்டியன் ஹே த ஹக்கவிய ந கூஜா ந ஃபச்சூரி டக் இயங் ஹி மகாத்மா காந்தி ந இம் இன்யோ ல கூஜா
1: உனோச்சித் நின் லஹன் ஓ ந இ சவுத் ஆஃப்ரிக்கா இ ஹே ங சாங்க ந ஹவான் ந சுயல் இந்தியா
0: சாங்கம் இந்தன சுத்தமே ஹவான் ங சாங்க இ சம்யி இக் த மஜுத்ரசி நோங் ஃபென்ஸ் இன் ந சு இன் பனம் ஹி இந்தியா ஹோல்டன் ங மாயங் ஹி அன் இன்னுக் ரே தக போ ஓ ந கலி எலோன் த ஹி ங ஐ ராஞ் ராங்கல் தி மே தைசோ இக் சம்யி ஹி த மஜுத்ரசி நோங் மஜுத்ரசி நங்க ந அசக் லங்கம் சத்யாகிரஹ ந எல் நி பனம் ஹி இந்தியா ந சாஞ்ச் தன் அக் சு ங வஹி லங்கம் மாயங் ஹி பிரிட்டிஷ் த ரோலட் ஆக்ட் மினேஞ்ச அங்கு உங்கி சேங்க இன்னுக் ரே தக்க ந கிண்ண தக்கும்லே மே மாயங் ந ஹருப் தக்குய் ஹேக் லக் நரன் மினே இன் லஹன் மே தரிக் இந்தியன் ஏ ஜா ந அயோ லக்குயிர ஹேக் ஏ ஜா என் ரே ந கியுங் லர ந இன்னுக் ரே தக் அனு கூங்கி சேங்க இக் தரிக் த ஃபேலி கின் பஹா இக் சம்யு த மஜித்ர சீனோங் நேர் அனாய் இக் தங் மஹமூலர ந இ அம்ரித்சர் பஞ்சாப் கிரங்கன் த ஃபே நோங் ரொக்கன் ஜிக் த ஃபேலி கின் பஹா இன்னுக் அனு ரே தக் மக்னி அக்மா மகாத்மா காந்தி தட்லினே கென் ஹி தம் மாயங் இன்னுக் ரே தக் ஹீல் நிறங்க அங்க நட் இருஹரந்தி தங்கம் சத்யாகிரக மூமெண்ட் உனோஜ் கரஹி அங்க நாசக் லக் அசயோக் அந்தோலன் அங்குங் இன்ஜெங் தென் ஹி ஐ இண்டியன் இக் ரே தக் ஐ சோது ஐ கே ஹே ஹவா மினச்சஹென் வாஹி குந்திங்கம் மாயங் ஹி சோ துரஹென் ஐ ஹோ என்னுப் இன்னு லமக் தைம் மஹயங் ஹோ து பரிமே தாரிக் ந செஹென் தனுப் செஹென் வாஹி குந்தீர் தசா மினி காதி நுப் தஹேங் இன்றே சஹோக் சஹென் ஹோ து என் மே தாரிக் ந கும்லேல் அலஹரே ந இம் வினே குதேவ் ஹே இம் இன் கூன் கடக் வாட் என்றே கஹுகன் ஜிக் தமரோங் கூனே லயன் ஓ ந மஹாத்மா ngam tanga ma dahet mala hamul hat ranga changa na el ngam party ngam indian national congress party na im in yo lo kui hi ai so tu ke no wahiran ngam mahayang inuk re tak ke nga changa na chu el ngam chu kin ke ik sam yi ta ma chu tre sin nong nera na net na ta ful sam yi anga na ke wi ik sam yi ta ma chu tre sin nong lo ana anga na asak la சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் ஹேக் ந கூ கனிங்கின் மே தாரிக் த குரோக் ராய் அக்சால் இன்னுக் ரே தக் இக் சம்யி ஹிங்கம் பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் பரி ங்ச் ந ஹோ என் நுக் ஹவேக யங் ஹி மகாத்மா காந்தி ந இக் சம்யி ஹிங்கம் பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் ந ஹோ ந ஹங் நுப் ரஹோ ஞ மகாத்மா காந்தி நுக் ஹவேகோ ந இக்குவக் மஹயங் இன்னுக் ரே தக் சு இங்கிலேண்ட் அங்க ந லும்னங்கன் கம் காங்கிரஸ் பார்ட்டி ந மீட்டிங் இக் சம்யி த மஜுத்ரிசி நோங் லு அன் ஐ ஃபேன் வேஞ்ச் ஜங்கா ஜக்மா மகாத்மா காந்தி ந ரிட்டையர் நம் பாலிட்டிக்ஸ் கூ ந ஹோலாவுடன் ந சஞ்ச் த இக் தாரிக் ஆகும் என காவ் மிசி இன்னுக் ரே தக் ஹவாந்திர பிரி அங்க நம் பாலிட்டிக்ஸ் இக் ரே தக் த கிரங் கின் யூங் செகண்ட் வேர்ல்ட் வார் ஹே அங்க ந ஹவே கக்கு மம் மஹயங் ஹி ந ஹோ தென் நி பனம் ஹி ஹி ஹோ தென் ஹி ஐரா ஞ எல் தீச்ச அசா கின் ஹிதன் கம் த கிரங் மின் கின் யூங் இக் சம்யி ஹு த மஜுத்ரசி நோங் ஃபேனாய் சட் த தனு சிய நலா அக் சிங்கேத் ஆகஸ்ட் ங்ச் ஐயி ஐரா ஞ தங்கம் த இசோ திங்கன் ங்ச் அக்மா மகாத்மா காந்தி தங்கம் ஹவேகர் ஹெங் பரி போ ஹி நேத்தித் ஐ பிராதி தங்கம் மஹயங்கர் இன்னுக் ரே தக் ஹே ங்ச் ங்கம் பனம் இண்டியா ங்ச் இன்னேத ந பாகிஸ்தான் ரக் மகாத்மா காந்தி பனட் ஐர் தஹி ஐ பிராதிய தஹ கிரங் என் ரோக் ந புஞ் மிரிலோன் ரே இக் ரே தக் இக் சாஹ அங் ரே தஹி ஐ நெத்தித் இக் சம்யி ஹி த மஜுத் ரே சிய நோங் ஃபேன் அனாய் ஹேவர் இக் த லுய் அனாய் அலா அக் சிங்கேத் ஜன்யரி ஜூ தில்லி அங்க ந அஹங்க ங்கம் லனாம் இக் ஹரப் குங்கம் சகாம் ஹருலி அங்க ஜாங்க த நாதுராம் கோட்ஸே கஹத் நிறைய சூக் எல்கத்தோங்கி ஹலிங் ந பூல் ந வேஞ் மிரிலோன் ரே இம்சா ஒங்க நராங்கன் ஹி

438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 15ஆம் நாள், அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.

நேர்களே, இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், ரசிகத்தேன் கிண்ணம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒளி உலாவரும் குரல் அமுதம். முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். பொருள்: முகமலர்ந்து இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இனிய சொற்களை கூறுவதே அறம். மீண்டும் குரல்: முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். குறள் எண் 93, அதிகாரம் இனியவை கூறல்.

இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்இ நார்த் பேசேஜ் நாளை காலை 6 மணிக்கு சுவராஸ்தீப் மற்றும் லாங் ஐலாண்ட் வழியாக ரங்கம் செல்லும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 6:15 மணிக்கு சஹிதீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். அடுத்ததாக 11:30 மணிக்கு சஹிதீப் பயணிக்கும். பிற்பகல் 1 மணிக்கு சுராஸ்தீப் செல்லும். பின்னர் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி வண்டூர் நாளை காலை 7 மணிக்கு சஹிதீப் சுராஸ்தீப் ஸ்ட்ரைட் ஐலண்ட் கதம்தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லும்.

பின்னர் 4ஆம் தேதி காலை 7 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் ராணிசங்கா நாளை காலை 11 மணிக்கு சஹிதீப் பயணிக்கும். பின்னர் 1 மணிக்கு ஸ்வராஜ்தீப் செல்லும். பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் ஜாலிபாய் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சஹிதீப் பயணிக்கும். மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் ஸ்டைடைலாண்ட் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். பின்னர் 4ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சஹிதீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். நேயர்களே, தற்போது தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நேயர்களே, அக்டோபர் 2 தேதியான இன்று காந்தி ஜெயந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, ஆயுதம் இல்லாமல் ஒரு பேரரசை எதிர்கொள்ள முடியுமா? வன்முறை இல்லாமல் ஒரு தேசத்தின் மக்களை ஒன்றிணைக்க முடியுமா என்றால் முடியும் என்று உலகிற்கு உணர்த்தியவர்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி.

ஒரு கையில் தடி, முகத்தில் வட்ட கண்ணாடி, உடலில் எளிமையான கதராடை. ஆனால் அந்த எளிமைக்கு பின்னால் இருந்தது மிகப்பெரிய சிந்தனை சக்தி. சில மனிதர்கள் வாழ்கிறார்கள், சில மனிதர்கள் வரலாறாகிறார்கள். ஆனால் சிலரின் சிந்தனைகள் அவர்கள் மறைந்த பிறகும் தலைமுறைகளை வழிநடத்தும். அத்தகைய மகத்தான மனிதர்தான் மகாத்மா காந்தி. ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடியவர் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர். வன்முறைக்கு வன்முறை தீர்வல்ல என்ற எண்ணத்தை தனது போராட்டங்களின் மூலம் நடைமுறையில் காட்டினார். ஒரு கைப்பிடி உப்பு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் அடையாளமாக மாறியது. இதுதான் 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் சிறப்பு. சபர்மதி முதல் தண்டி வரை நடந்த அந்த நீண்ட பயணம் இந்திய விடுதலை போராட்டத்தில் மக்கள் பங்கேற்பை அதிகரித்த முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று. கதராடை வெறும் உடையாக மட்டும் பார்க்கப்படவில்லை, அது சுயசார்பு மற்றும் இந்திய உழைப்பின் அடையாளமாகவும் காந்தியடிகளால் முன்னிறுத்தப்பட்டது. தூய்மை குறித்து காந்தியடிகள் தொடர்ந்து வலியுறுத்தினார். தனி மனிதனின் சுத்தம் மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற தூய்மையும் சமூக பொறுப்பு என்பதை எடுத்துரைத்தார். காந்தியடிகள் தனது வாழ்க்கையில் செய்த தவறுகளையும் அனுபவங்களையும் மறைக்காமல் பதிவு செய்தது அவரது சுயசரிதையின் தனி சிறப்பு. அஹிம்சை இந்தியாவுக்குள் மட்டுமே நின்றுவிடவில்லை. காந்திய சிந்தனைகள் உலகின் பல்வேறு சமூக மற்றும் மனித உரிமை இயக்கங்களின் சிந்தனைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. காந்தியடிகளின் வாழ்க்கையில் சத்தியம் என்பது ஒரு பேச்சு சொல் அல்ல, அது தொடர்ந்து சோதித்து பார்த்த வாழ்க்கை கொள்கை. காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச அஹிம்சை தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. உண்மை, அன்பு, அஹிம்சை இந்த 3 சொற்களையும் தனது வாழ்வின் வழியாக உலகிற்கு எடுத்துச் சென்றவர்தான் மகாத்மா காந்தி. காந்தியடிகளின் வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருவது ஒன்றுதான். மாற்றம் என்பது பிறரிடமிருந்து தொடங்க வேண்டியதல்ல, அது நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். உண்மையை பேசுவோம், அன்பை விதைப்போம், அஹிம்சையை பின்பற்றுவோம், காந்திய சிந்தனைகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். காந்தியடிகளை நினைவு கூறுவது என்பது அக்டோபர் 2 மட்டும் நினைவில் வைத்திருப்பதல்ல, நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு சிறு உண்மையை பேசுவது, ஒரு சிறு அன்பை பகிர்வது, ஒரு சிறு வன்முறையை தவிர்ப்பது, இவையும் நாம் காந்தியடிகளுக்கு செலுத்தும் மரியாதையே. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.

ரசிகர் தேன் கிண்ணம் நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு பிடித்த பாடல்களை தங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். எனது பாடல்கள் தங்களுக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த பாட்டை நம்ம நிறைய வானொலியில எல்லாம் கேட்டிருக்க மாட்டோம், ஆனா தற்செயலே எங்கேயாவது கேட்கும் போது முகம் சிரிக்காம கேட்காம நம்மளால போக முடியாது. அந்த மாதிரி ஒரு பாட்டு. இசையமைப்பாளர் தேவா பொதுவா கானா பாடியதுதான் புகழ்பெற்றவர். ஆனா அவராலே இவ்வளவு இனிமையான பாடல்களுக்கு கூட இசையமைக்க முடியும் அப்படிங்கறது இந்த பாட்டு மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாட்டை பாடியவங்க வந்து ஹரிஹரன், பெண் குரல்ல வந்து சாதனா சிற்கம் பாடியிருக்காங்க. பாடல் வரிகளை எழுதியவங்க தாமரை, நமக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு எழுத்தாளர். ஆபாச வரிகளை எல்லாம் கடக்காத எழுதுகிற ஒரு எழுத்தாளர். இதுல எனக்கு பிடிச்ச வரிகள் வந்து உன் சட்டைக்குள் இடம் தேடி

அடுத்த பாடல், இந்த பாடல் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. இசை ஜாம்பவானி இளையராஜா இசையில வாலியின் வரிகளோட சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஒரு பாடல் தான் இந்த பாடல. இங்க நான் தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு காரணம் வந்து எனது சகோதரி, எனது உடன்பிறவா சகோதரி போல் இருக்கிற என் அக்கா கிரிஜா அப்படிங்கிறவங்களுக்காக டெடிகேட் பண்ற விதமா தான் இந்த பாடல் நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல எனக்கு பிடிச்ச வரிகளும் இருக்கு.

ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல பொண்ணோட அக்காவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க. தங்கச்சி அக்கா கல்யாணத்துக்கு வரப்பதான் தன் காதல தான் அக்காவோட மாப்பிள்ள அப்படின்னு தெரிய வரும். அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில தான் இந்த பாடல் வந்து வரும். அதே தேவா இசையமைப்புல எஸ்பிபி சார், சித்ரா, சுஜாதா இவங்க எல்லாருமே பாடியிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச வரிகள் வந்து

0: காதல் வந்தாலும் கல்யாண இடமா கைப்பிடி வந்து சில பேருக்குதான் அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்லியிருப்பாங்க.
1: சொல்லுமா?

0: நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு பிடித்த பாடல்களை நேயர்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளித்த ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரமுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்களை இத்துடன் ரசிகர் தென்கிணம் நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பானவர்களை பயன்படுத்தாதீர்கள், பத்திரப்படுத்துங்கள் என்ற சிந்தனை வரிகளுடன் தங்களிடமிருந்து